0: நே கரெக்டா காடு.
1: நாராயணே
0: ஆயிட்டு, குத்தாய்த்தல்வா. முந்தின சங்கி
1: பமத பமரி சரிம பதனி,
2: பமத பமரி சரிம பதனி,
1: பாயரடு மா வந்து தா வந்து பா வந்து மா வந்து ரீ வந்து சா வந்து ரீ வந்து மா வந்து பா எரடு தா எரடு நீ எரடு
0: அல்லிக்கு லகுக்லு இதாயிட்டு.
1: பமத பமரி சரிம பதனி,
2: பமத பமரி சரிம பதனி,
1: நீ சரி மரிசா நீ தன்னி,
2: நீ சரி மரிசா நீ தன்னி.
0: ஒந்தக்ஷர பிட்டு மேலே திருத்தத்தல்லி நீ வந்து சா வந்து ரீ வந்து மா வந்து ரீ நாலக்கு சா நீ த நீ எல்லா எரடு எரடு எரடு எரடு பூர்த்தி அண்டர்லைன் மாட்டிருந்த ஆயிட்டா.
1: நீ சாரி மாரே சா,
0: ஆஹோ நானே தப்பு மாடிதே.
1: நீ சாரி மாரி
0: அல்லி எரடேனே
1: தாக்க. நீ சாரி மாரி சா நீ த நீ
2: சா நீ த நீ
0: ஆயிட்டாமா.
1: பமத பமரி சரிம பதனி, நீ சாரி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது
2: ஜெயந்தி கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடுகிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சுமேஷ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Jayanti Kalyana Sundaram. She is accompanied on the violin by M.A. Sundareswaran, on the mridangam by Sumesh Narayanan, and on the ganjira by Pungulam S. Ramakrishnan.
2: நிகழ்ச்சியின் முதலில் சிவ சிவ என ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம் ஆதி தாளம்.
6: சிவ சிவ சிவ என ராதா, சிவ சிவ

நிகழ்ச்சிகள் அடுத்து சேத்த ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, த்விஜாவந்தி ராகம் ரூபகதாளம்.

0: பை உங்களும் எஸ் ராமகிருஷ்ணன்.
1: ஜெயந்தி கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சுமேஷ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏமி ஜேசிதே நேமி தியாகராஜ கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரஜாப்பு தாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலில் பட்டி விடுவராது, மஞ்சரி ராகம் ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by R.S. Jayalakshmi. She begins with Patti Viduvaradu in Rag Manjari set to Aditaal, a composition by Thyagarajar.

0: அடுத்து மரிவேறு ஆனந்த பைரவி ராகம் மிஸ்டர் சாப்புத்தாளம் ஷாமா சாஸ்திரியின் கீர்த்தனை.
1: You can now listen to Marivere in Rag Ananda Bhairavi set to Mr. Chaputal, a composition by Syama Sastri.

0: அடுத்து நீ பாட நீ கான ராகம் சாரங்கா கண்டச்சாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி நவ் பிரசன்ஸ் நீ வாட நீ கான இன் ராக் சாரங்கா செட் டு கண்டச்சாப்பு தாள் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: அடுத்து சீதம்ம மாயம்ம, வசந்த ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.
1: You can now listen to சீதம்ம மாயம்ம in ராக வசந்தா, set to ரூபகம் தாள், a composition by தியாகராஜர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை. திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கலிக்கியுண்டே, கீரவாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by R.S. Jayalakshmi. She is accompanied on the Mridangam by Thiruvidai Marudur S. Shankaran and on the Ghatam by Ernakulam S. Ramakrishnan. She continues her Veena recital with Kalikiunte in Rag Keeravani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வீணா ரிசைட்டல் வித் அன் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை, திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Veena recital by R.S. Jayalakshmi. She was accompanied on the Mridangam by Thiruvirai Marudur S. Shankaran and on the Gattam by Ernakulam S. Ramakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's...

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை கேட்கலாம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. Listen now to a clarinet recital by Tanjavur Shri N. Veerasamy. Nigashil todakamaga Sarasamukhi. Harikesanallur Muthaiya Bhagavathar Sahityam. Gowda Malhar Ragam Rupakathalam. The concert begins with Sarasamukhi. Harikesanallur Muthaiya Bhagavathar's composition in rag Gowda Malhar set to Tal Rupak.

இனி அவையறிந்து எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ராகம் வந்தன தாரிணி ரூபகதாளம். லிசன் நவ் டு அவையறிந்து எம் தண்டபாணி தேசிகர் சாங் இன் ராக் வந்தன தாரிணி செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூரின் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ கிளாரினட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. இனி உனை நம்பினேன் ஐயா, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு உனை நம்பினேன் ஐயா, பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் என் ராக் கீரவாணி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை நிகழ்ச்சி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்புக்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ கிளாரினட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.